0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ எல்லாருக்கும் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்து நாம் வந்து புத்தாண்டுக்கு அப்புறம்தான் சந்திப்போம். வாழ்த்துக்கள் கூறி நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் ஹரிதா, தொழில்நுட்ப உதவியாளர் பாவனா சந்திரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தூரன். நன்றி, வணக்கம்.
1: The show you are listening to is a Salam radio show repeat, so keep in mind some of the events that are mentioned in the show might not be on and are outdated.